0: தியேட்டர் டாப் ஸ்டோரி.
1: வெனிசுலாவே ஜாதிக ஹதிசி தத்துவாக். வெனிசுலாவே கராக சகனூர ஹட்டகத் பிரபல பூகம்பன ஹேத்துவன் எரட்ட வெடபலன ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிகஸ் விசின் ஜாதிக ஹதிசி தத்துவாக் பிரகாஷேட்ட பத்கர திபனவா. ஹதிசி தத்துவன் அதீக்ஷணைய கிரீம சதா ஜெனரால் வரையக்குது பத்கர அதிபவாய் டெல்சி ரோட்ரிகஸ் பவசுவி. பூகம்பனவரின் சிதுவு தடி அலாபஹானி ஹேத்துவன் எரட்ட பிரதான குவாந்தொட்டுப்புலவன மைட்ஷா குவாந்தொட்டுப்புலது தாவகாலிகவ வசாதெபுனா. தோபிரிய சஹா மெட்ரோ சேவா வந்த தாவகாலிகவ அத்தீட்டவனு லெபுவா. மெம சத்திய அவசன் வடத்திக் பாசல்த வசாதெபின பவாய் வெனிசுலாவே வெடபலன ஜனாதிபதி வரிய சந்தான் கலி. வெனிசுலாவே கராகஸ் சகனூர பிரபல பூகம்பர திகக் ஹட்டகனு லெபுயே இயே ராத்திரியேதி. எம பூகம்பனவல பிரபலத்வய சடஹனுயே ரிச்ட மாபகியே எகக ஹதய தசம திகக் சஹ ஹதய தசம பஹக் லெசை. ගොඩනැගිලි රසක් කඩා වැටී ඇති බැවින් පුද්ගලයන් දසදහසක් පමණ මියගොස් ඇතැයි අනුමාන කරනවා. සුන්පුන් අතර සිරුවන් මුදා ගැනීම සඳහා අඛණ්ඩව මෙහෙයුම් ක්‍රියාත්මකයි. භූකම්පනවලින් පසු මෙවන විට වෙනිසුලාවේ උතුරු වෙරළ තීරයේ ආසන්න ප්‍රදේශ කිහිපයක පසුකම්පන 20ක් පමණ වාර්තා වූ බවයි ඇමරිකානු භූවිද්‍යා සමීක්ෂණ ආයතනය සඳහන් කළේ.
2: අනුග්‍රහය සැමට අතදුන් ගමනට ජවයදුන් රටට පණදුන් තිස් වසරක විශිෂ්ටත්වයේ අභිමානය පීපල්ස් ලීසිං විශ්වාසයේ ප්‍රමුඛයා රාජ්‍ය බැංකුවක සුරක්ෂිත භාවය ඉහළම රැකවරණය සමගින් ස්ථාවර තැන්පතු සඳහා ඉහළම පොලිය RDB බැංකුවෙන්